சுகமந்த பெரிதோன தலமோ பிரயாசமோ புமாயோ சுன்னதி செல்ல கட்டுமா ராஜா மா அப்பு செல்ல கட்டுமா பெலுசு நமாது நம்பு வேக வேய தலஞ்சின நேனு